கேட்டிருக்கேனையா? அரியாரியே, அரியாரியே, அரியாரியே, ஓடுல் புவே, ஓடுல் புவே, மோக்கமோ, மோக்கமோ, ஹேயே!